0: சுவாமியே சரணம் ஐயப்பா. நம் அன்புடன் ஜெயேந்திரன் அண்ணாவுக்கு நம் அன்புடன் வணக்கங்களை தெரிவிக்கிறோம். உங்கள் அழகான இசையின் மூலம் நமது தாய்மொழி தமிழை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு மிக்க நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா, வணக்கம் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு யூ பசகி அண்ட் டு யுவர் எஸ்டீம்ட் கெஸ்ட் ஜெயேந்திரன் அண்ணா. தேங்க் யூ ஃபார் கீப்பிங் அவர் தமிழ் லாங்குவேஜ் அலைவ் வித் யுவர் பியூட்டிஃபுல் மியூசிக். லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் ஷெய்லன் அண்ட் மேகி சட்டி இன் சவானா பார்க்.
1: மிக்க நன்றி டு யூ பா ஃபார் தட் பியூட்டிஃபுல் மெசேஜ். மிக்க நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்வேஸ்.
2: பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஸ்டஃப் இன்டீட். வாட் யூ ஜஸ்ட் ஹர்ட் கவலோகே ஹமதே கபதியா ஹோ பஜரங் பலி. வாட் அ பியூட்டிஃபுல் ட்ராக். ஐ திங்க் இட்ஸ் குவைட் ஆப்ட் ஃபார் எஸ்பெஷலி வித் அஸ் ஹெரிங் இன் டு த பிளெஸ்ட் மந்த் ஆஃப் புரதாசி. ஸோ ஐ ஹவ் டு ஆஸ்க், ஃப்ரம் ஆல் வில் யூ சிங் சாங்ஸ் டு ஆல் deities,
1: all over deities, absolutely.
2: So Ayyappan, we know that that's your calling, that's who you love, right?
1: Correct.
2: But in terms of festivals, which festival would you like the best?
1: That's a difficult one. You put me in a very difficult position there, but I must say every festival, every prayer festival, every music festival is very close to me. Wherever there's music and prayer, and wherever there's the coming together of devotees and chanting together, every festival is absolutely divine in its special way. So I don't really have a favorite festival, but what I can say is that I look forward to the month of November, from the 16th of November. So for 41 days I undergo the Ayyappan Vratham, and I think during that time I look forward to it. And coming into the festivals itself, the various prayer festivals, I admire and I love every prayer festival in our calendar.
2: Beautiful, beautiful stuff. All right, so we had a request from one of the listeners. I actually can't find the message now, but they wanted you to sing the opening of Bhardo Joli.
1: Oh my God. Okay.

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.